4.6 மீட்டர் 684 கிலோஹெர்ட்ஸ் மத்திய அலைவரிசையில் அந்தமான் தீவு வாழ் தமிழ் மக்களுக்கான ஒலிபரப்பு. இன்று பராபவ ஆண்டு, ஆவணி திங்கள் 5ஆம் நாள், ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி சனிக்கிழமை. எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் வங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு. நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் குரலமுதம், தகவல் நேரம், திரை நட்சத்திரம், அறிவிப்புகள், சிந்தனைகள் ஆகியன கேட்கலாம்.

குறள் அமுதம். மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சித்து ஆயினும் இல். பொருள்: இருள் வாழ்க்கைக்கு உரிய நற்பண்பு மனைவியிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறப்புடையதாக இருப்பினும் பயன் இல்லை. மீண்டும் குறள்: மனைமாட்சி இல்லாள்கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாட்சித்து ஆயினும் இல். குறள் எண் 52, அதிகாரம் வாழ்க்கை துணை நலம்.

நேர்களே, தொடர்வது தகவல் நேரம். வானிலை அறிக்கை. நமது அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு சில இடங்களில் லேசான அல்லது கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும், காற்றின் வேகம் மணிக்கு 45 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் யாரும் கடலுக்குள் செல்ல வேண்டாம் என வானிலை அறிக்கை அறிவித்துள்ளது. தொடர்ந்து கப்பல் போக்குவரத்து செய்திகள். ஃபினிக்ஸ் பே துறைமுகத்திலிருந்து எம்வி ரங்கத் நாளை காலை 6 மணிக்கு சுராஜ்தீப் மற்றும் லாங் ஐலண்ட் வழியாக ரங்கத் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நண்பகல் 12 மணிக்கு ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி பாரட்டாங் நாளை காலை 6:15 ஷகிதீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் காலை 8:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஹட்பே நாளை காலை 6:15 சுராஜ்தீப் பயணிக்கும். பின்பு காலை 8:45 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஜாலிபாய் நாளை 11:00 ஷகிதீப் பயணிக்கும். பின்பு பிற்பகல் 1:00 சுராஜ்தீப் பயணித்து பிற்பகல் 2:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ராணி லட்சுமி நாளை 11:30 சுராஜ்தீப் பயணிக்கும். பின்பு பிற்பகல் 2:00 ஷகிதீப் பயணித்து பிற்பகல் 3:30 ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். எம்வி ஹட்பே நாளை காலை 5:00 சுராஜ்தீப் பயணிக்கும். பின்பு இக்கப்பல் நாளை மறுநாள் காலை 5:30 ஷகிதீப் வழியாக ஸ்ரீ விஜயபுரம் திரும்பும். தகவல் நேரம் கேட்டு

0: கேளுங்கள்.
1: வணக்கம் அந்தமான் மக்களே. அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் அழகை அற்புதமாக படம் பிடிப்பதில் ஆர்வம் உள்ளவரா நீங்கள்? இயற்கை எழில் கொஞ்சும் அழகிய காட்சிகளை அப்படியே தத்ரூபமாய் படம் பிடிப்பதில் ரசனை உள்ளவர்களா நீங்கள்? வரலாற்றின் பெருமையை பழமை மாறாமல் படம் பிடித்து பறைசாற்றுவதில் வல்லவரா நீங்கள்? அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் நேர்த்தியான அமைப்பை அப்படியே உங்கள் கேமராவில் பதிவு செய்வதில் தனித்துவம் உள்ளவர்களா நீங்கள்? இந்த கேள்விகளா ஆம்னு பதில் சொன்னீங்கன்னா இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான். மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகம் பிரசார் பாரதி வழங்கும் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச் என்ற போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பு உங்களுக்காக காத்திருக்கிறது. சொர்க்க பூமியாம் அந்தமானின் கலை, கலாச்சாரம், பாரம்பரியம், வரலாறு, சுற்றுலா, மரபுகள், தீவுகளின் தனித்தன்மையான அடையாளம், உள்ளூர் கதைகள் இவற்றில் ஏதேனும் ஒன்றை மையமாக கொண்டு 1 நிமிடம் முதல் 3 நிமிடம் வரை நீளமுள்ள அற்புதமான தனித்துவமான காணொலியை உருவாக்குங்கள். உங்கள் திறமையை உலகிற்கு பறைசாற்றுங்கள். இப்போட்டியில் வெற்றி பெறுபவர்களுக்கு பரிசுகளும் காத்திருக்கிறது. மாவட்ட அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 50,000 ரூபாயும், மாநில அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 2,00,000 ரூபாயும், தேசிய அளவில் வெற்றி பெறுபவர்களுக்கு 500,000 ரூபாயும் வழங்கப்பட உள்ளது. பிரசார் பாரதியின் செயலியான வேவ்ஸ் ஆப்பில் பதிவு செய்து மை வேவ்ஸுக்குள் நுழைந்து கோ டு புரோகிராமை கிளிக் செய்த பின் உங்கள் காணொலியை பதிவேற்றம் செய்யலாம்.

உங்கள் படைப்புகளை காணொலியாக பதிவேற்றம் செய்ய கடைசி நாள் இம்மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் 31ஆம் தேதி. அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளின் படைப்புகளை உங்கள் கேமராவில் பதிவு செய்யுங்கள். உங்கள் திறமையை வெளிப்படுத்துங்கள். உங்கள் கதையை உலக அரங்கிற்கு கொண்டு செல்லுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் மாவட்டம், உங்கள் கதை, இந்திய அரங்கில் இன்றே பங்கேற்று உங்கள் கதை மூலம் பல கோடி மக்களை ஈர்த்திடுங்கள். ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா சேலஞ்ச், உங்கள் தீவு, உங்கள் கதை, நமது பெருமை. இது உங்களுக்கான அற்புதமான வாய்ப்பு.

0: India's greatest treasures are not just its monuments, they are its people, culture, and untold stories. The Ministry of Information and Broadcasting, through Prasar Bharati, proudly presents Gems of India, a national initiative inviting creators to showcase the unique identity of their districts. Whether it's culture, heritage, tourism, festivals, cuisine, handicrafts, local heroes, or hidden destinations, your story matters. Create a 1 to 3 minute video, reel, documentary, podcast, or vlog and upload it on the MyWaves platform. Entries will be judged on authenticity, creativity, storytelling, technical quality, and community impact. Exciting prizes await. 50,000 rupees at the district level, 2 lakh rupees at the UT level, and 5 lakh rupees at the national level. Celebrate your roots. Inspire the nation. Gems of India, because every district has a story worth telling.
1: நேர்களே, நிகழ்ச்சியில் தொடர்வது திரை நட்சத்திரம். இன்றைய திரை நட்சத்திரம் நிகழ்ச்சியில் நடிகர் பிரசாந்த் அவர்கள் நடித்த திரைப்படங்களிலிருந்து சில பாடல்கள் கேட்கலாம்.

நடிகர் பிரசாந்த் அவர்கள் தனது 17வது வயதில் தன் திரைப்பயணத்தை தொடங்கி பிறகு சாக்லேட் பாயாக வலம் வந்து பல லட்சக்கணக்கான ரசிகர்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்டு இன்று வரை மக்கள் மனதில் வாழ்ந்து வருகிறார்.

நடிகர் பிரசாந்த், செம்பருத்தி, திருடா திருடா, கல்லூரி வாசல், ஜீன்ஸ், ஜோடி, பிரியாத வரம் வேண்டும், ஃபைவ் ஸ்டார், வின்னர், லண்டன், மம்பட்டியான் போன்ற பல படங்களில் நடித்துள்ளார். நடிகரும் இயக்குனருமான தியாகராஜனின் மகனான பிரசாந்த் வைகாசி பிறந்தாச்சி படத்தில் கதாநாயகனாக அறிமுகமானார்.

சில காரணங்களால் சினிமாவில் இருந்து சற்று விலகி இருந்த நடிகர் பிரசாந்த் தற்போது அந்தகன் படம் மூலம் கம்பேக் கொடுத்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் வெளியான கோட் படத்திலும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து தனது திறமையை மீண்டும் நிரூபித்துள்ளார்.

நடிகர் பிரசாந்த் தனது முதல் படமான வைகாசி பொறந்தாச்சி படத்திற்காக ஃபிலிம்பேர் விருதை பெற்றார். இவர் தேசிய மற்றும் மாநில அளவிலான பல விருதுகளை பெற்றிருந்தாலும் நடிகர் பிரசாந்துக்கு தனிப்பட்ட முறையில் அரசு வழங்கிய மிக முக்கிய அங்கீகாரம் கலைமாமணி விருதாகும்.

நேயர்களே, இத்துடன் இன்றைய நிகழ்ச்சி நிறைவடைந்தது. மீண்டும் நாளை மாலை 5 மணிக்கு நெஞ்சம் மறப்பதில்லை நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உலகமே பார்த்து வாழ்பவன் சராசரி மனிதன், உலகமே பார்த்து வாழ்பவன் சாதனை மனிதன் என்ற சிந்தனை வரிகளுடன் உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் அறிவிப்பாளர் ரிஷ்ணா. வணக்கம் நேயர்களே.